ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பருத்துபாய்.

ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் தமிழ் பாட்டு கேட்கலாமா? ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மிட் மார்னிங்ஸ் வித் நித்யா.

0: கேள்வா மக்களே, கேள்வா.
1: Home FM presents Tamil Song of the Hour. Tamil paattu kekkalama. Brought to you by Aru Ayurveda RS. Agathir Building, Alvankul, Parthubai.

டக்கெட்டதும் தா டக்கெட்டதும் தீம் டக்கெட்டதும் தீம் டக்கெட்டதும்.

Evergreen பாட்டுகள் brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Biryani, Chennai Bai Veettu Kalyana Biryani. இனி ஆஸ்வதிக்காம். Vassal Hub, Block 4, Karama.

0: கேள்வா மக்களே, கேள்வா.
1: ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர், தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ், அகத்தீர் பில்டிங், அல்வன்கோல், பருத்துபாய்.

Evergreen பாட்டுகள் brought to you by பாஷா பாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல் ஹவ் பிளாக் 4 கராமா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பருத்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூடா

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங். கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.